ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்திய நாடு இது. துணிந்து எழடா, நீயும் ஒரு இந்தியன் என்று தலை நிமிர்ந்து நில்லடா. ஊக்கம் கொண்டு எழுந்து வா, இந்த உலகை ஜெயிக்கலாம்.